ஆனந்தம் பரமசுக்கரம் கேவலம் ஞானமூரத்தி த்வந்த சித்தம் திரைகுந்தரசிஷ்டம் சத்குரும் தம் நமா.